0: ரொம்ப தாச்சு பக்க வாங்கி தீகான் அனைவோ.
1: Esta es la hora en Radio Ranchera, la mera mera. 8 de la noche
2: con 58 minutos.